0: ஆமா, சுமக் மரியனிசி அனப் நுகன்சிர நுகன்சுரி கூன கமாச கூன. ஆமா, பந்தரிங்க நேத்து ஸ்கூன உயங்கிஸ் ருக்குயே ருக்குமாம் கங்குன மாந்த பைகுன ரிமனு கிரிப்பிகா ஏஜஸ் பெர்தனா குட்டிலியாரா சமு ஹாலி கௌசனார நுகன்ஸ் ஃபமிலியா மனவரின் இச்சுங்காவா ரிங்காவா சுப் பார்த்தி ரிங்காவா Divorcio ni semana, mano, si te mana valenjo. Ellos di man grande, turcai, resai, y can yaya, camachuri, pandaripiga, cutillara, seamu piguasimi, a pigua y fama guasivi, pasca y cama pungura. Hama sin rimay, ñaris, churi cans, ricangi kunari, kai puesto mana tiangachu, mana sina, nyukanchi, y ellos cuentan, apina manchi, Yaya, mama, y matun usi, cancuna usi pandaripiga, perdón, tahuacase, chamupiga, apinguisi, guasima. Imagina ya ellos perdonan, ni ucanchi, perdonan a manchi. Jesucristo, chuti, cancuna la saludanimi, yaya, churi, Espíritu Santo, chutipi, amén.
1: Para la familia, para la comunidad, para todos, Radio La Voz de Napo, siempre contigo.
2: La radio te informa la hora, 8:24 minutos.
3: Este programa es de entretenimiento y tiene clasificación A, apto para todo público.